பல்லிஹாரி கோரி அப்புட தியோஹாடி சத்வாரு சின்மானஸ்தி தீவத்திக்கு கர்த்துனாலகிவா.